எழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்டு மச்சி.

0: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் only on Mirchi. It is summer hot to Mirchi.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: எதை?
2: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
3: நீ ஏன் மிஸ் பண்ணு? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே, உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
2: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

எழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட்டு மச்சி.

0: 98.3 Mirchi. It is semma hot to machi.
1: அதிகாலைகளை அழகான காலைகளாய் ஆக்க மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: the radio.
1: 98.3 Mirchi. It is semma hot to machi.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
4: நீங்களும் கானா ஒன்று பி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
5: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். Morning Ragam, only on Mirchi, it is summer hot to Mirchi.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: ஒவ்வையே உலகில் அரியது என்ன?
2: அரியது கேட்டும் வரிவடியலோய் அரிது அரிது மானிடராதல் அரிது மானிடராயினும் கூண் குருடு செவிடு பேடு நீங்கி பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேடு நீ

0: வானவர் நாடி வழி திறந்திடுமே.
1: அரியது கேட்டமைகள் அழகாக தமிழில் விளக்கம் தந்த மூதாட்டியே, கொடியது என்ன?
0: கொடியது கேட்கும் வடி வடிவேலாய் கொடிது கொடிது வரும கொடிது அதனும் கொடிது இளமையில் வறுமை அதனும் கொடிது ஆற்றுணா கொடுநோய் அதனும் கொடிது அன்பில் அதனும் கொடிது அவர் கையாரில் உறவும் தானே.
1: மிக்க மகிழ்ச்சி. சொல்லால் தமிழால் வெல்லாத உலகையெல்லாம் வெல்லும் திறமை படைத்த ஒவ்வையே, பெரியது
0: என்ன? பெரியது கேட்கும் பெரிது பெரிது புவனம் பெரிது புவனமூனா முகம் படிப்பு நான் முகம் கரியமானந்தில் வந்தோம் கரியமானோ அலைகளுக்குன்றோன் அலை கடலோ குருமுனி எங்கையில் அடக்கும்.

0: அகமோ புவியின் பெருமன் புவியோ அறவிருக்குறுகளின் பாரம் அறவோ உமையவள் சிறுவிரல் மோதிரும் உமையோ இறைவர்மாகத் தொடுக்கம் இறைவரோ தொண்டருள்ள தொடுக்கம் தொண்டதம் பெருமையை சொல்லவும் பெரிதே.
1: ஔவையே, வானவரும் உனது வாக்கிற் கடுமையாகி விடுவர் என்றால் அதில் வியப்பில்லை. இனியது என்ன?
0: இனியது காட்டு.

0: அறிவினர் சேர்தல் அதனின் ஊயினிது அறிவுள்ளோரே கனவிலூ நனவிலூ காண்பதுதானே.
1: அரியது, கொடியது, பெரியது, இனியது அனைத்துக்கும் முறையோடு விடைபகன்ற ஒவ்வையே, புதியது என்ன?
0: என்றும் புதிய

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800 420 426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.

0: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
2: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
1: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
2: ஆனா பிரைஸ் எப்படி?
1: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
2: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
3: 2, 3 and 4 BHK apartments and 5 BHK floor will last from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
4: Namma Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply. Tharpodu anivarum pudhiya deposit உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
5: அஞ்சலி அஞ்சலி
6: கண்மணி அன்போடு காதல்
5: நெஞ்சி நெஞ்சி மரணை பார்த்த பின்
7: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
8: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் செனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7,000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3,500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
7: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் செனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
9: Mirchi Top 20 Countdown with Mirchi Joe. Only on Mirchi, it is summer hot machine.
10: Mirchi Countdown. Number 19.

0: எஸ் இந்த வாரத்திற்கான டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ தான். அடுத்த 2 மணி நேரத்துக்கு கேட்டு என்ஜாய் பண்ண போறீங்க.
1: 2-1 மிர்ச்சி டாப் 20
0: இந்த ஷோ தான்.
1: மிர்ச்சி ஜோ,
0: இட்ஸ் மீ. டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ பங்கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வாரத்திற்கான டாப் 20 பாடல்கள் ஃப்ரம் தமிழ் சினிமாவை தான் கேட்க போறீங்க. 20, 19, 18 இடங்கள்ல பாடல்கள் கேட்டு முடிச்சாச்சு. 17 இடத்துல வித் லவ் திரைப்படத்திற்காக மறந்து போச்சு அப்படின்றது ரொம்ப அழகா ஆதித்யா ஆர்கே பாடிருப்பாப்ல ஷான் ரோல்டன் மியூசிக்ல. அண்ட் 16 இடத்துல இதய முரளி படத்திற்காக மோஹித் சவுன் வாய்ஸ்ல பாடல் கமிங். அண்ட் 15 இடத்துல
2: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல் எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம் நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம் நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம் லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நான்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi. Mirchi Top 20 Countdown with Mirchi Joe. Only on Mirchi. It is summer hot Mirchi.
3: Mirchi Countdown. Number 17.

0: அடுத்து வரக்கூடிய ரெண்டு பொசிஷன்லயுமே நான் நவுறவே மாட்டேன்னு சாய் அபேங்கர் தான் சேர் போட்டு உட்கார்ந்துருக்கிறாரு. பதினான்காவது இடத்தில் மாசம் ரிலீஸ் ஆக போற கருப்பு திரைப்படத்திற்காக எஸ்டிஆர் அண்ட் சாய் அபிங்கர் பாடி இருக்கக்கூடிய பாட்டு சாய் அபிங்கர் மியூசிக்ல வந்துட்டு இருக்குது. அண்ட் 13வது இடத்துல
1: சிங்காரி என்ன கொஞ்சம் சிக்காம சிக்க எடுத்தா
2: என்ன
3: ப்ராப்ளம்?
2: மூணு பேரையும் உள்ள
3: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
4: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
3: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
5: டாக்டர், கண்ணு மூடுனா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
3: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
6: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
4: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
2: நான் தான் இருக்கேன்ல.
7: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
8: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
7: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
8: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
9: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
2: அஞ்சலி அஞ்சலி
3: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
1: மிர்ச்சி டாப் 20 கவுண்டவுன் வித் மிர்ச்சி ஜோ, only on Mirchi. The summer hot machine.
2: Mirchi countdown. Number 14.

0: மூன் வாக் படத்திற்காக தான் பாடல் வந்துகிட்டே இருக்குது. அதனை தொடர்ந்து 11வது இடத்துல ஊருக்கே ஊர்ன பிளட், எஸ் ஊரும் பிளட் ஃப்ரம் டியூடு சாய் பெங்கர் மியூசிக்ல சாய் பெங்கர் வாய்ஸ்ல வந்துகிட்டு இருக்குது. இந்த பாட்டு ரீசன்ட் டைம்ஸ்ல இன்ஸ்டாகிராம் சோசியல் மீடியா எங்க பார்த்தாலும் எத்தனை தடவை கேட்டாலும் சலிக்காத ஒரு பாட்டா மாறி இருக்குது. அதற்காகவே சாய் பெங்கருக்கு ஒரு பாராட்டுக்களுங்க. கேட்டு முடிச்சுட்டு வந்துருங்க அந்த பாட்டு 11வது இடத்துல. ஸ்டே டியூன்ட் மச்சி. இது செம ஹாட் மச்சாய்.
1: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களே.
2: ஓகே, நோட் பண்ணிக்கோ. அலைபாயிலே ரோஜா கூட்டம் டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமாக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்கங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
3: டேய் மேடி, வேல பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கொடு.
2: இவ்வளவுதானே? சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
4: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திக்கிட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா. அவ என்ன லவ் பண்ணனும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
2: ஓஹோ, சரி எழுதிக்க. அர்ஜுன் ரெட்டி, பேச்சுலர், லவ்வர், காற்று வெளியிடை.
4: இந்த படத்துல வர மாதிரி பண்ணா அவளுக்கு எமல லவ் வருமா?
2: லவ் எல்லாம் வராது, போலீஸ் தான் வரும். இப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது அப்படின்னு இந்த படம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க.
3: யார் யாரு என்ன கேட்டால் சினிமா ரெஃபரன்ஸோடய பேசுறாரு?
2: நான் தாங்க மிர்ச்சி மேடி. சினிமா சினிமா, இதுதான் நம்ம ஏரியாமா. மேடி ஸ்மார்ட்னி ஷோ, மண்டே டு சாட்டர்டே 12 to 5, ஒன்லி ஆன் மிர்ச்சி.
5: மற்றும்
6: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
7: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
8: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069 2024. TNC apply. Super.

0: கிரியாசன் 2% சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் மூட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸ் எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
4: Hey, you are looking so cool, yeah? ஆமா, summer heat-அ பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
5: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
6: உங்க லிவ் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7,000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3,500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
5: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299 404040.
7: Mirchi Top 20 Countdown with Mirchi Joe. Only on Mirchi, it is summer hot to Mirchi.
8: Mirchi Countdown Number 12.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-ana genuine-ana movie reviews naan ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: Dad, nama eppa bigger house மூவ் ஆக போறோம். பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
6: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
5: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன். காசா கிராண்ட் மெர்க்யூரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
6: ஆனா பிரைஸ் எப்படி?
5: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
6: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
7: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crore. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
8: Nama Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply. Tharpodu anivarum pudhiya deposit ai ungal vasathukku erpa TMB in
9: உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
10: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.

0: அடுத்து வரக்கூடிய மூணு பாட்டுல ரெண்டு மியூசிக் கம்போசர்ஸ் ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க.
1: மிர்ச்சி டாப் 20 வித் மிர்ச்சி ஜோ.
0: மிர்ச்சியில டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ, டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ்ங்க, இந்த வாரத்திற்கான டாப் 20 பாடல்களுடைய லிஸ்ட் தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் 10th இடத்துல மூன் வாக் திரைப்படத்திற்காக ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய இசையில ஜாலியா ஃப்ரெஷ்ஷா இருக்கக்கூடிய பாட்டு ஏஆர் ரஹ்மான் அவர்களுடைய வாய்ஸ்லயே வந்துகிட்டு இருக்கு. அதனை தொடர்ந்து யூத் 2026 திரைப்படத்திற்காக ஜீவ் பிரகாஷ் இசையில அவருடைய வாய்ஸ்ல அதே திரைப்படத்துல இருந்து 8th இடத்துல லவ் சொல்லிட்டாலே சூப்பரான இந்த பாட்டு. கமிங் கமிங் கென் கருணாசனுடைய வாய்ஸ்ல ஜீவ் பிரகாஷோடைய மியூசிக்ல 8th இடத்திற்காக நம்மளுடைய டாப் 20 சார்ட்ல. ஸ்டே டியூன்ட் டு மிர்ச்சி. இது சம் ஹாட் மச்சாய்
1: மிர்ச்சி கவுண்ட் டவுன்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 ஆடுவோம்.

0: 98.3 Mirchi. It is Samma Hot Machi.
1: Mirchi Top 20 Countdown with Mirchi Joe. Only on Mirchi, it is Samma Hot Machi.
2: Mirchi Countdown. Number 8.
3: என்னாச்சு நம்மால கமிட் ஆயிட்டான்ப்பான் பிரவீன் பையன் சூப்பர் பிகர உஷார் பண்ணிட்டான்ப்பான்
4: பக்கத்து கிளாஸ் தான்
3: ஐயா
4: மஜா பண்ணிட்டான்ப்பா
3: அப்படியா
4: டேய் உண்மையிலேயே மாடா

0: எனக்கு பிடிச்ச ஏழாவது இடத்துல ரொம்ப பிடிச்ச பாட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கு. என்னன்னு
1: சொல்லிடுறேன். Mirchi Top 20.
0: Yes.
1: With Mirchi Joe.
0: It's a me. மிர்ச்சில டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த வாரத்திற்கான டாப் 20 பாடல்களுடைய லிஸ்ட்ல எட்டாவது இடத்துல யூத் 2026 திரைப்படத்துல இருந்து ஜீவ் பிரகாஷ் இசையில பாடல் கேட்டு முடிச்சுங்க. என்னுடைய ஃபேவரட் ஏழாவது பொசிஷன்ல ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான என்னுடைய பாட்டு LIK லவ் இன்சூரன்ஸ் கம்பெனில இருந்து. சம்பந்தமே இல்லாத மாதிரி மியூசிக் போஸ்டர் கேட்டாலே ஃபன்னா இருக்குதுல்ல. பாட்டை ஃபுல்லா கேளுங்க, இன்னும் செம ஃபன்னா இருக்கும். மீசை முறுக்கு 2 படத்திற்காக ஹிப்ஹாப் தமிழா ஆதி அவர்களுடைய இசையில ஹிப்ஹாப் தமிழா அவனுடைய வாய்ஸ்ல வந்துட்டே இருக்குது. கேட்டு என்ஜாய். ஸ்டே டியூன் டு மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சாய்.
1: மிர்ச்சி டாப் 20 கவுண்ட் டவுன் வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
2: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
3: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
2: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன். காசா கிராண்ட் மெர்க்யூரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
3: ஆனா பிரைஸ் எப்படி?
2: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
3: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
4: 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லா from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munadi ippove book panunga. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
5: Namo Tamil Nadu Mercantile Bank la 567 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.75% vatti matrum 456 naatkal deposit thitta moolama varshathukku adhigapatchama 7.6% vatti. TNC apply. Tharpodu anaivarum pudhiya deposit உங்கள் வசதிக்கேற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
6: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
7: எஸ் மேடம், சொல்லுங்க.
6: சார், ஒரகடத்துல இருந்து பேசுறோம். நாங்க புதுசா கட்டி இருக்கிற சர்வீஸ் அபார்ட்மெண்ட்க்கு பட்ஜெட் விலையில 1 dozen ஸ்ப்ளிட் ஏசி வாங்கணும். என்ன ஏசி வாங்கலாம்?
7: யுஎஸ்லயே ஃபேமஸ் ஆன கேரியர் ஏசி இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பட்ஜெட் விலையில கிடைக்குது. 1.5 ton 3-star இன்வெர்டர் ஏசி ஜஸ்ட் ₹34,990 கிடைக்குது.
6: ஓ, ஐ சி.
7: அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 கேரியர் ஸ்ப்ளிட் ஏசி வாங்கினா 1 ton இன்வெர்டர் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
6: அப்போ 10 AC வாங்கி
8: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
9: நீங்களும் கானா 1 rupee ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: மிர்ச்சி டாப் 20 கவுண்ட் டவுன் வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.
10: மிர்ச்சி கவுண்ட் டவுன்.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜர் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவ, அப்ப மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேப்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டினு போராடி நிறுப்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi. Mirchi Top 20 Countdown with Mirchi Joe. Only on Mirchi. It is summer hot Mirchi. Mirchi Countdown. Number 6.

0: அடுத்து வரக்கூடிய ரெண்டு பாட்டுல ஒன்னு ஹிப்பா தமிழ் ஆதி, இன்னொன்னு
1: அனிருத்து. மிர்ச்சி டாப் 20 வித் மிர்ச்சி ஜோ.
0: இட்ஸ் மீ. மிர்ச்சியில டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ தான் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. நான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த வாரத்திற்கான டாப் 20 பாடல்களுடைய லிஸ்ட்ல கடைசி 5வது இடத்துல மீசை முறுக்கு 2 படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சிங்க. நெக்ஸ்ட் 4வது இடத்துல அடாவடியான பாட்டு. ஆல்ரெடி அனிருத்தே ஒரு எனர்ஜி, அந்த எனர்ஜி கூட மதியாச்சம் பாலான்னு இன்னொரு எனர்ஜி சேர்ந்து எப்படி இருக்கும்? அப்படியாப்பட்ட எனர்ஜெடிக் பாட்டு தான் இது. லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி படத்திற்காக. நெக்ஸ்ட் 3வது இடத்துல மறுபடியும் 6 10 10 வரும். ஒட்டு மொத்தமா எத்தனை 10 10 வருது அப்படின்றத என்ன எனக்கு சொல்லுங்க. ஆர்ஜே மிர்ச்சி ஜோன் இன்ஸ்டாகிராம்ல இருக்கிறேன். எஸ் மியூசிக் முறுக்கு 2 போடுறதுக்காக ஹிப் ஹாப் தமிழ் ஆதி அவர்களுடைய இசையில் அவருடைய வாய்ஸ்ல கமிங் கமிங் பாட்டு கேட்டு என்ஜாய். ஸ்டே டியூன்ட் மிர்ச்சி. இது சாம ஹாட் மச்சாய்.
2: நர்ஸ் நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க 3 பேஷண்ட் வந்திருக்காங்க.
3: என்ன ப்ராப்ளம்?
2: ஃபீவரா. 3 பேரையும் உள்ள அனுப்புறேன்.
3: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
4: டாக்டர் கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
3: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
5: டாக்டர் கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
3: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
6: டாக்டர் வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
4: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்
2: நான் தான் இருக்கேன்ல.
7: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
8: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
9: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
10: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
11: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
12: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
13: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
12: சரி சரி.
14: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: எதை?
14: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
3: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
14: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
13: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: Mirchi Top 20 Countdown with Mirchi Joe. Only on Mirchi, it is summer hot to Mirchi.
15: Mirchi Countdown Number 4.

0: இந்த வாரத்திற்கான டாப் 2 பொசிஷன் ஆஃப் தி சாங்ஸ்ல லைட்டா ஒரு சேஞ்ச். 2-1
1: மிர்ச்சி டாப் 20 வித் மிர்ச்சி ஜோ.
0: இட்ஸ் மீ. மிர்ச்சில டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ தான் கேட்டுட்டு இருக்கீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி. இந்த வாரத்திற்கான டாப் 20 பாடல்கள் என்னென்ன அப்படின்றத உங்ககிட்ட எடுத்து விட்டுகிட்டு இருக்கேன். மூன்றாவது இடத்துல மீசை முறுக்கு 2 படத்திற்காக தான் பாடல் கேட்டு முடிச்சுட்டு வந்துருக்கீங்க. இரண்டாவது இடத்துல இந்த வாரம் ஒரு கியூட்டான பாட்டு நான் சொல்லுவேங்க. கென் கருணாஸ் அவ்வளவு அழகா பாடிருப்பாப்ல, அதுக்கேத்த மாதிரி அவ்வளவு அழகான ஒரு கம்போசிஷன் ஜிவி பிரகாஷ் கிட்ட இருந்து 2026 ரிலீஸ் ஆன யூத் திரைப்படத்துல இருந்து இந்த பாட்டு இரண்டாவது இடத்த பிடிச்சிருக்கு. அண்ட் ஃபர்ஸ்ட் பொசிஷன்ல கானா அவருடைய ஜஸ்ட் அரைவிட பாட்டு திங்க் இண்டி ஆல்பத்துல இருந்து. இந்த பாட்டு தான் இந்த வாரத்திற்கான டாப் 20 கவுண்ட் டவுன்ல. ஸ்டே டியூன் டு மிர்ச்சி. இது சம ஹாட்டமச்சே.
2: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
3: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
4: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
5: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
2: ஐயா, கொஞ்சம் புரியற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
6: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11-12 அண்ட் சண்டே ஈவினிங் 5-6. ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது சாம ஹாட் மிர்ச்சி.
7: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
8: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு 1/2 கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
7: பிளாட்டினம் மயூரா ஜேஓ ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
8: தங்க மயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
9: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
10: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங் 0069 2024. TNC. Super Sunday!

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
4: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.

0: இந்த பாடலை கானாவிலும் கேளுங்கள்.
1: இங்க ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசைதான். பட் இன்னைக்கு நம்மளுடைய கவுண்ட் டவுன் சாட்ல ஒரே ஒருத்தருக்கு நடுவுல தாங்க போட்டி.
0: 3, 2, 1 மிர்ச்சி டாப் 20.
1: Yes.
0: With Mirchi Joe.
1: It's me. மிர்ச்சியில டாப் 20 கவுண்ட் டவுன் ஷோ தான் கேட்டு இவ்வளவு நேரம் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தீங்க. நான் தான் உங்க ஆர்ஜே மிர்ச்சி ஜோ டாக் பண்ணிக்கிட்டு இருக்கேன். எஸ் அப்பா, ஷோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வாரத்திற்கான டாப் 20 பாடல்களுடைய லிஸ்ட்ல ஒன்ஸ் அகைன் சாய் பேங்கர் ரூல்ஸ்
2: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிறவங்க இவனிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
2: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
3: டாட், நம்ம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
4: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
3: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன். காசா கிராண்ட் மெர்க்யூரி, நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
4: ஆனா பிரைஸ் எப்படி?
3: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7,299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800+ ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
4: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
5: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807 11 2200. Rara number TN29 building 006920.

0: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
2: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்குரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
3: முருகன்
4: புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிராக உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன
5: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
6: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேகாலயா சில்க்ஸ்ல ஸ்னேகாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
7: ஸ்னேகாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
8: இது செம ஹாட் மச்சி.

0: the radio.
1: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
2: கொக்கரக்கு எவ்விடிய கொக்கரக்கு.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
3: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: ECR-ல எங்க புது வில்லா இன்டீரியர் டிசைனுக்கு ஏத்த மாதிரி ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
5: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் ஹிட்டாச்சி சிக்னேச்சர் சீரீஸ் புதுசா வந்திருக்கு. எலிகன்ட் மார்பிள், மேக்னம் கிரே, ஸ்னோ ஒயிட்னு பல டிசைன்ல கிடைக்குது.
4: இது ஸ்மார்ட் வைஃபை ஏசி தானே?
5: எஸ் மேடம், இந்த ஏசிய நம்ம மொபைல்ல இருந்து ஈஸியா ஆபரேட் பண்ணலாம். அதோட இந்த ஏசியில ஐஸ் கிளீன் டெக்னாலஜி இருக்கு. ஏசி காயில தானே கிளீன் பண்ணிக்கும். கரண்ட் பில்லும் கம்மி, மெயின்டெனன்ஸே தேவையில்லை.
4: இப்போ சம்மருக்கு என்ன ஸ்பெஷல் ஆஃபர்?
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 ஹிட்டாச்சி இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு பாஷ் ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் வாஷிங் மெஷின் டோட்டலி ஃப்ரீ.
4: வாவ், அப்போ ஜப்பான் ஹிட்டாச்சி ஏசி ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பிக் ஹிட் ஆச்சுன்னு சொல்லுங்க.
6: ஹிட்டாச்சி ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ்.

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi.
2: Mirchi. 98.3 Mirchi. It is summer hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணை மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல
5: டாட். நாம எப்ப பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
6: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
5: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
6: ஆனா பிரைஸ் எப்படி?
5: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
6: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுடா.
7: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury. Where space, comfort and community come together. Price hike க்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. Call 8807-11-2200. Rara number TN29 building 0069-2024. TNC apply.
8: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC apply. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMB இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
12: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: கேட்டா
1: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
2: கண்ணுக்கு மையழகு,
1: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
2: அடியே அழகே, அழகே அடியே,
1: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
3: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சே.
4: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
5: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க, காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 பிஹெச்கே அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 பிஹெச்கே ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 crore அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807 11 2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024. TNC அப்ளை.
6: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை
7: ரூபாய் 3000 முதல் 5 லட்சம் வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
8: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
9: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
8: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
9: ஆனா பிரைஸ் எப்படி?
8: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ₹7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
9: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
10: 2 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லா from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike ku munadi ippove book panunga. Call 8807 11 2200. Rara number TN29 building 00692024. TNC apply.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசன் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
4: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
5: எஸ் மேடம், சொல்லுங்க.
4: எங்க வீட்டுல 10 வருஷமா ப்ளூ ஸ்டார் ஏசி தான் யூஸ் பண்றேன். இப்ப புதுசா ஏசி மாத்தணும், என்ன ஏசி வாங்கலாம்?
5: அன்னைக்கு இன்னைக்கு மட்டும் இல்ல, என்னைக்குமே ஏசியில சூப்பர் ஸ்டார் ப்ளூ ஸ்டார் ஏசி தான். இந்த ஸ்மார்ட் வைஃபை ஏசியில ப்ளூ ஃபென்ஸ் கோட்டிங் இருக்கிறதால உப்பு

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: டிக்கெட் புக் பண்ணனும், படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க, ஆனா பாருங்க டக்குன்னு பறக்குறான், என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க, படத்தை பத்தி பாத்தீங்கன்னா அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க, நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன், இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on

0: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேட்டு பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
1: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
2: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ் ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
3: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மென்ட்ஸ் உங்களுக்காக.
4: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
5: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சி.
6: என்னாச்சே, நம்மால கமிட் ஆயிட்டாம்பா. பிரவீன் பாயா சூப்பர் பிகர உஷார் பண்ணிட்டாம்பா.
7: பக்கத்து கிளாஸ் தான்,
6: ஐயா
7: மஜா பண்ணிட்டான்பா.
6: அப்படியா?
7: டேய் இன்மேலே மடா,

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: டாட், நாம எப்போ பிக்கர் ஹவுஸ்க்கு மூவ் ஆக போறோம்? பெட்டர் ஃபெசிலிட்டிஸோட ஒரு வீடு வேணும்ல.
2: ஆனா நான் பெரம்பூர் விட்டு எங்கேயும் போக மாட்டேன்.
1: கெஸ் வாட், நான் பேப்பர்ல ஒரு ஆட் பார்த்தேன், காசா கிராண்ட் மெர்க்யூரி. நம்ம ஆசைப்பட்ட மாதிரியே பெரிய கம்யூனிட்டி, லோட்ஸ் ஆஃப் அமெனிட்டிஸ் அண்ட் கீழ்பாக்கும் ரொம்ப பக்கத்துல.
2: ஆனா பிரைஸ் எப்படி?
1: அதுதான் ஹைலைட்டே. ஸ்கொயர் ஃபீட் ஜஸ்ட் ரூபீஸ் 7299 இருந்து ஸ்டார்ட் ஆகுது. அதுவும் பெரம்பூர்ல ஆல்ரெடி 800 பிளஸ் ஹாப்பி ஃபேமிலிஸ் வாங்கிருக்காங்க. அண்ட் நியூ டவரும் சேலுக்கு ஓபன்.
2: வாவ், இந்த சான்ஸ மிஸ் பண்ணிட கூடாதுரா.
0: 2 3 and 4 BHK apartments and 5 BHK floor villas from 1 crore to 3.4 crores. Upgrade your life at Casa Grand Mercury, where space, comfort and community come together. Price hike munnadi ippove book panunga. Call 8807112200. Rara number TN29 building 0069 2024. TNC apply.
3: தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC Apply தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
4: இந்தியாவிலேயே முதல் முறையா ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கேசட் ஏசிக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஷோரூம் ஆரம்பிச்சு
5: இங்க. 1-way cassette AC, round cassette AC, 4-way cassette AC, black cassette AC னு தனித்தனியா லைவ் டெமோ பார்த்து வாங்கலாம்.
4: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 1 டன் முதல் 4 டன் வரை சிங்கிள் ஃபேஸ்லயே ஓடுற cassette AC ரெடி ஸ்டாக்கா கிடைக்கும்.
5: வெறும் 6 இன்ச் ஃபால் சீலிங் இருந்தாலே 1-way cassette AC ஃபிக்ஸ் பண்ணலாம். கொள்ள அழகு, ரூமே சூப்பர் லுக் ஆயிடும்.
4: அது மட்டுமா, டவர் AC போட்டா பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
5: இவங்க வேலைக்கு வேற எங்கேயும் கிடைக்காது. சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல டெலிபோன்லயே ஏசி ஆர்டர் பண்ணலாம்.
5: கேசட் ஏசி வேர்ல்ட், ஒன்லி அட்
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.
7: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
8: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
9: எதை?
8: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
9: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
8: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
10: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜ் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்ப மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டும் ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடிய கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
2: Turn up the radio.
3: 98.3 Mirchi. It is Sam Hot Machi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங்கு வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: நல்ல நேரம் வந்தாச்சு, லைஃப் இப்போ பிளஸ் ஆச்சு. ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை.
6: ரூபாய் 3000 முதல் 500,000 வரை இன்வெஸ்ட் பண்ணலாம். 18% வரை வேஸ்டேஜ் இல்லை. மேலும் இன்வெஸ்ட்மெண்ட் கேற்று பிராண்டட் கிஃப்ட்ஸும் பெறலாம். ஆன்லைனில் SKTM ஜுவல் ஆப் மூலம் பணம் செலுத்தலாம்.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
12: மிர்ச்சி இது

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிறவங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணுமண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயின்னு எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
3: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
2: பிளாட்டினம் மயூரா ஜேயோ ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
5: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர். ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போ. 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800+ ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 crore அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்குக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807-11-2200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 0069-2024.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம் மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
8: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
9: எஸ் மேடம், சொல்லுங்க.
8: எங்க புது வீட்ல 500 ஸ்கொயர் ஃபீட் ஹாலுக்கு என்ன ஏசி போடலாம்?
9: ஜப்பான் டைக்கின் 2-ton இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட். பெரிய ஹாலும் நிமிஷமா கூல் ஆயிடும்.
8: அப்போ 3 பெட்ரூம்க்கு
9: டைக்கின் 1.5-ton 5-star ஏசி போட்டுடலாமே. இந்த ஏசியில மட்டும்தான் ட்ரிபிள் டிஸ்பிளே வித் ஃபில்டர் கிளீனிங் இண்டிகேட்டர் இருக்கு. ஈஸி மெயின்டெனன்ஸ். ராத்திரி பூரா ஏசி ஓடினாலும் கரண்ட் செலவு வெறும் 30 ரூபாய் தான் ஆகும்.
8: பிரமாதம். அப்ப எங்க கிச்சனுக்கு
9: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 டைக்கின் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு கிச்சன் ஏசி டோட்டலி ஃப்ரீ.
8: ஓ ஃபேன்டாஸ்டிக்.
9: இப்போ ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல கார்டு EMIல ஏசி வாங்கினா 3,000 ரூபாய் வரை இன்ஸ்டன்ட் கேஷ் பேக் ஆஃபரும் இருக்கே.
8: இன் ஃபேக்ட் தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றாங்க.
10: ஜப்பான் டைக்கின் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
11: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூல் யா.
12: ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா ஃபேன்சியா டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
13: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
14: Mirchi. It is semi hot to much.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: தங்க மயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
3: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
2: பிளாட்டினம், மயூரா, ஜேஓ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்க மயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும். தங்கம் வாங்க தங்க மயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
4: பெட்டர் லைஃப் வேணும்னா சிட்டியை விட்டு போகணும்னு யார் சொன்னா?
5: ஜஸ்ட் அப்கிரேட் பண்ணுங்க. காசா கிராண்ட் மெர்க்யூரி பெரம்பூர், ஜஸ்ட் 10 மினிட்ஸ் ஃப்ரம் கீழ்போம். 20 ஏக்கர்ஸ் ஆஃப் பிரீமியம் லிவிங், 17 ஏக்கர்ஸ் ஆஃப் ஓபன் ஸ்பேஸ், 133 லைஃப் ஸ்டைல் அமெனிட்டிஸ், 10 ஃப்ளோர் மெகா கிளப் ஹவுஸ், 800 பிளஸ் ஹாப்பி ஓனர்ஸ் ஆல்ரெடி, 2, 3 and 4 BHK அபார்ட்மெண்ட்ஸ் அண்ட் 5 BHK ஃப்ளோர் வில்லாஸ் ஸ்டார்டிங் அட் 1 கரோர் அப் டு 3.4 கரோர் அட் 7299 பர் ஸ்கொயர் ஃபீட். நியூ டவர் நவ ஓபன் ஃபார் சேல். பிரைஸ் ஹைக்கு முன்னாடி இப்பவே புக் பண்ணுங்க. கால் 8807112200. ரேரா நம்பர் TN29 பில்டிங், 00692024.
6: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும்.

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: உங்க லிவ் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ராலஜி போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
3: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
4: அஞ்சலி அஞ்சலி
5: அன்பணி அன்போடு காதலன்
4: நெஞ்சி நெஞ்சி
3: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல்.

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi.
2: Mirchi. It is summer hot Mirchi. 98.3 Mirchi. It is summer hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி. 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
8: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
9: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
10: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னுட்டு.
11: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
12: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
11: சரி சரி.
13: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்கு தான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
14: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண்.

98.3 Mirchi. It is summer hot to my tea.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: Mirchi. It is summer hot to my tea.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: ஃப்ரீயாவோடு மாமே வாழ்க்கைக்கு இல்ல கேரண்டி. ஃப்ரீயாவோடு மாமே உன் கனவுக்கு இல்ல வாரண்டி.

0: சரோஜாக்கா கிண்ணா சவுண்ட் விடாம கிரா தரம வாய
1: கப்பத்துல கொடி பறக்கும் குப்பத்துல கொசு பறக்கும் அடிச்சாக்கா அடல் பறக்கும் தெரிஞ்சுக்கடா பேமாயே சரோஜாக்கா சவுண்ட் விட்டா சுத்தி சுத்தி சவுண்ட் விட்டா.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
9: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
10: எதை?
9: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
10: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
9: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
11: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
4: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
0: 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜ் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்போதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம்மர் ஹாட் மிர்ச்சி.
2: இது சம்மர் ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: சூப்பர்.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: Hey, you are looking so cool, yeah? Ama, summer heat beat pandrathukku Snehalaya Silks la classy, fancy, different super ana summer special collections irukku. Anga vaangi sari kattu, neeyum cool ah irupa.
4: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar, Chennai.
5: Analu na rombave miss pandra.
6: Edha?
5: 90s golden songs adha.
6: Neeye miss pananu? Adha nama Gaana app la best of 90s playlist irukke. Unakku endha time venalum kekkalam, enjoy pannalam.
5: Enna maadhiriyana melodies, enna maadhiriyana feelings pa.
4: Neengalum Gaana 1 rupee trial pack இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: என்ன மாதிரியான
1: மாதிரியான
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
3: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
4: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
5: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரிபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
6: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில்ல ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan poradhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolly-aana genuine-aana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me, Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: 24 mani nera அவசர சிகிச்சை பிரிவுடன் CT, MRI, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ICU என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB-இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
7: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்டராலஜி போங்க. அங்க இப்ப உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்ப ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
8: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
9: மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: turn up the radio.
1: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
3: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. இது சம்மர் ஹாட் மிர்ச்சி. 98.3 Mirchi. இது சம்மர் ஹாட் மிர்ச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: சூப்பர் சண்டே.

0: கிரியாசன் 2% சேல். மாதம் தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
2: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299-404040.
5: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
6: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
7: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபீ ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணுமண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுனு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜின்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
3: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை. சூப்பர் சங்க

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளாதான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சுண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோதா சரின்னு.
6: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
8: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
9: எதை?
8: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
9: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
8: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
0: The radio 98.3 Mirchi. It is summer hot to my tea.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜர் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
2: இது சம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல. டாக்டர், உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா, மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC apply.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1-800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
3: எதை?
2: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
3: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
2: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
0: Point 3 Mirchi. It is summer hot to my cheek.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 529 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல கிளாசியா, ஃபேன்சியா, டிஃபரண்ட் டிஃபரண்டா சூப்பரான சம்மர் ஸ்பெஷல் கலெக்ஷன்ஸ் இருக்கு. அங்க வாங்கி சாரி கட்டு, நீயும் கூலா இருப்ப.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரோட், டி நகர், சென்னை.
3: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
3: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீயே மிஸ் பண்ணனோ? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
4: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
5: இது செம ஹாட் மச்சி.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்சாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
6: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ருபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ருபீஸ்க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
7: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
8: மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 மிர்ச்சி இது செம ஹாட் மச்சி.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்ரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா IPL பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
5: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
7: Sorry.

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் யோசனை சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்பேன். சிக்கல், எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு, வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம், நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம், நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும் வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம், லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸ் ஏ அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi.
2: 98.3 Mirchi. It is summer hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங்கு வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: சூப்பர் சண்டே.

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர்
2: 20% சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
3: தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கிற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
6: அஞ்சலி அஞ்சலி.
7: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துற உங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணி இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
3: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவே பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மனப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
4: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயண ரொட்டி நகர்.
5: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், கீழ்பாக்.
2: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
3: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
2: அதுல என்ன ஸ்பெஷல்?
3: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்,
2: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
3: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
2: சரி, இப்பவே கிளம்பலாம்.
3: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
4: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
1: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
5: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
6: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.
7: சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி சரி.
8: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
7: சரி சரி.
9: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
10: எதை?
9: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
10: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
9: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
8: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
0: The radio 98.3 Mirchi. It is so hot, Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜர் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவே, அப்போ மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டினு போராடி நிற்பேன். இப்போதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடிய கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவே. நான்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi, it is summer hot Mirchi.
2: இது செம ஹாட் மச்சி.

0: கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்க சாங் வேற கேக்குது டாக்டர்.
1: ஓஹோ உங்களுக்கு எப்படி
2: டாக்டர்? கண்ண மூடுனா உன சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
1: சோ சேட். உனக்கு எப்படிப்பா
3: டாக்டர்? வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
0: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்
4: நான் தான் இருக்கேன்ல.
5: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC apply.
7: சூப்பர் சண்டே.

0: சூப்பர் சண்டே சேல் மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர்
2: 1-800-425-426
3: இப்பவே

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
2: எதை?
1: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
2: நீ ஏன் மிஸ் பண்ணணும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
1: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
3: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
4: இது செம்ம ஹாட் மச்சி.

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC Apply தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
1: Mirchi. It is summer hot, Mirchi.

0: ஹலோ, ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? ஷோ ஸ்டார்ட் பண்ணுமா? அண்ணே, அந்த மியூசிக்
1: மூவி ரிவ்யூ வித் மிர்ச்சி டிக்யூ.
0: உலக சினிமால இருந்து உள்ளூர் சினிமா வரைக்கும் எல்லாத்தையும் பார்த்து கொண்டாடி தள்ளிக்கிட்டு இருக்க சினிமா ஃபேன்ஸ் எல்லாத்துக்கும் பெரிய வணக்கத்தை போட்டு இந்த ஷோவை ஸ்டார்ட் பண்ண வந்தாச்சு. ஒன் அண்ட் ஒன்லி மிர்ச்சி டிக்யூ.
2: அண்ணா வரார் வெளியூர்.
0: நான் இப்பெல்லாம் வந்து எந்த படத்து மேலேயும் எக்ஸ்பெக்டேஷன் வச்சுக்கிறதே கிடையாது. ஏன்னா நான் ஒன்று எதிர்பார்த்துட்டு போனால் படத்தில் அது இல்லைன்னா டிசப்பாயிண்ட் ஆகுது அப்படின்னு நான் அந்த எதிர்பார்ப்பே விட்டுட்டேங்க. ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் ஒரு படத்துடைய ட்ரெய்லர் பார்த்த உடனே, அந்த டைரக்டர் பேசுகிறத கேட்ட உடனே எனக்கு ஒரு ஹோப் வந்துச்சு. ஓகே, இந்த படம் வந்து ஒரு சாலிடான ஒரு படமாக இருக்கும், நல்ல ரைட்டிங் இருக்க படமாக இருக்கும் அப்படின்னு. படத்துடைய பேர் வந்து கரை. கரசாமி அப்படிங்கிற ஒருத்தருடைய டிராவல் வந்து இந்த படத்துல இருக்கு. நம்ம தனுஷ் அவர் தான் வந்து ஹீரோவா பண்ணியிருக்காரு. ஸோ இந்த படத்து மேல அதிகமான ஹோப் வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னன்னா, இந்த படத்துடைய டிரெக்டர் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சூப்பர் டூப்பர் பிளாக் பஸ்டர் கொடுத்திருக்காரு. படத்தோட பேர் வந்து போர் தொழில். ஸோ தனுஷ் மாதிரி ஒரு ஆக்டர் கூட போர் தொழில் மாதிரியான ஒரு படம் கொடுத்த டிரெக்டர் சேர்ந்தாருனா டெஃபினட்டா நல்ல படமா தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சு நானும் அந்த படத்துக்கு போயிருந்தேன். ஸோ அந்த படம் பார்த்துட்டேன். இந்த படத்துல என்னென்ன விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆச்சு, எந்தெந்த விஷயங்கள் எனக்கு ஒர்க் ஆகல அப்படிங்கறத பத்தி சொல்றேன்.
3: அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
4: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
5: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
4: தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
5: மேலும் ஒவ்வொரு முறையும் ரூபாய் 100,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
4: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
6: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் சென்னை நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரிஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் worth 7000 rupees இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல just 3500 rupees க்கு மட்டும் தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்குளூட் ஆகும்.
7: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் சென்னை நகர். for bookings call 7299-404040.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் ஃபிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
9: You are listening to Back to Back Mirchi, Back to Back.
10: Only on 98.3 Mirchi. It is Sama Hot Machi.

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைல் ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi.

0: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
1: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானதிக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப TMB-இன் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
3: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
4: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி, வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
5: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்த் அண்ட் கோ தான் சரின்னுட்டு.
6: சரி சரி சரி சரி வசந்த் அண்ட் கோ, சரி சரி சரி அனைத்திலும் சரி சரி வசந்த் அண்ட் கோ.
7: இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அண்ட் கோ.
6: சரி சரி.
3: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: டேய், குமார் கல்யாணத்துக்கு போயிருந்தியே, எப்படிடா இருந்தது?
2: ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஓகேடா, ஆனா செகண்ட் ஹாஃப் செம்ம லாக். ஆனா ஒண்ணுடா, இன்டர்வல்ல ஃபுல் மீல்ஸ்.
1: அட பாவி, இதையுமா ரிவ்யூ பண்ணுவே?
3: நீங்க கேட்டுட்டு இருக்கீங்க மூவி ரிவ்யூ வித் மிர்ச்சி டிக்யூ, ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: என் பேர் கரசாமி, என்ன எல்லாரும் கரண் கூப்பிடுவாங்க.
1: மூவி ரிவ்யூ வித் மிர்ச்சி டிக்யூ.
0: ஆக்டர் தனுஷ் அவருடைய கர படம் வந்து தியேட்டர்ஸ்ல வந்திருக்கு. அந்த படத்துடைய ஸ்டோரி என்னன்னா, நம்ம ஹீரோ கரசாமி அவர் வந்து திருடுறவருங்க. யாருமே வீட்டுல இல்ல அப்படின்னா அங்க இறங்கி என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துருவாரு. ஸோ அவருக்கு வந்து ஒரு லவ் லைஃப் இருக்கு. இந்த திருட்டு வேலையெல்லாம் வேணாம்ப்பா, இதோட வந்து விட்டுட்டு நம்ம வந்து ஒரு நார்மலான வாழ்க்கையை வாழலாம், எந்த தப்பும் பண்ணாம அப்படின்னு திருந்தி வாழ்ந்துகிட்டு இருக்காரு. திரும்பவும் அவர் குடும்பத்துல ஒரு பிரச்சனை ஒன்று வருது. அப்போ அவர்னால எந்த உதவியுமே பண்ண முடியல. சரி, வேற வழியே இல்லை, மறுபடியும் நம்ம திருடிதான் ஆகணும் போல இருக்கு அப்படின்னு முடிவு பண்றாரு. ஒரு இடத்துல போய் திருடவும் செய்யறாங்க. அது அவங்க வாழ்க்கையை எங்கெல்லாம் கூட்டிட்டு போகுது அப்படிங்கிறது தான் கரப்படத்துடைய ஒன்லைன். ஸோ இது மட்டும்தான் இருக்குமான்னு கேட்டிங்கன்னா, கிடையாது. படத்தில் நீங்கள் எதிர்பார்க்காத நிறைய த்ரில்லிங்கான மொமெண்ட்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ பொதுவாக வந்து ஒரு த்ரில்லர் படம் அப்படின்னா அடுத்தடுத்த சீன் என்ன நடக்கும் அப்படின்னு காட்டிட்டு போயிட்டே இருப்பாங்க. எதுக்காக இது நடக்குது அப்படிங்கிற அந்த இமோஷனை விட்டுருவாங்கல்ல. ஸோ இந்த படத்தில் ஏன் அந்த ஹீரோ கேரக்டர் இதை பண்ணுது அப்படின்னு காட்டணுன்றதுக்காக நிறைய இமோஷனல் சீன்ஸும் வச்சிருக்காங்க. ஸோ இந்த படத்தில் இருக்கக்கூடிய பாசிட்டிவ் என்ன நெகட்டிவ் என்னன்னு நான் வந்து சொல்கிறேன். ஸ்டெடின்னு மிர்ச்சி, திஸ் ஆம் ஹாட் மிர்ச்சி.

0: கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு வேற கேக்குது டாக்டர்.
1: ஓஹோ, உங்களுக்கு எப்படி
2: டாக்டர்? கண்ண மூடுனா சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
1: சோ சேட். உனக்கு எப்படிப்பா
3: டாக்டர்? வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
0: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
4: நான் தான் இருக்கேன்ல.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
2: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: ஏண்ணா புது ஏசி எவ்ளோ குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
4: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: யப்பா என்ன ஆக்டிங்?
1: மூவி ரிவ்யூ வித் மிர்ச்சி டிக்யூ.
0: பொதுவாவே ஆக்டர் தனுஷ் அவருடைய படங்களை பார்க்கும்போது அந்த மனுஷன் எப்படி எல்லாம் நடிக்கிறாருன்னு ரொம்ப க்ளோஸா வந்து வாட்ச் பண்ணுவேன். ஏன்னா சர்ப்ரைஸ் பண்ணிட்டே இருப்பாரு. சோ கர படத்திலையும் எக்ஸ்ட்ரானரியா வந்து நடிச்சிருக்காரு. செம்மையா அந்த கேரக்டரை புரிஞ்சுக்கிட்டு ரெஃப்ளெக்ட் பண்ணியிருக்காரு. அவர் மட்டும் இல்ல, மமிதா பைஜு, கே எஸ் ரவிக்குமார், அதுக்கப்புறம் ஸ்கிரீன்ல யாரெல்லாம் வராங்களோ எல்லாருமே வந்து நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தாங்க. அது இந்த படத்துல செம்ம பாசிட்டிவ் பா.
2: நெக்ஸ்ட்
0: ரெண்டாவது ஜிவி பிரகாஷ் அவருடைய மியூசிக். எங்க எந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் கொடுக்கணும், எங்க பாட்டு வைக்கணும் எல்லாமே அவருக்கு தெரியும். அவர் ஒரு மெஜிஷியன்ங்க. அவர் இந்த படத்துல ஒரு சைலன்ட் ஹீரோ.
2: நெக்ஸ்ட்
0: அப்புறம் இந்த படத்துடைய ரைட்டிங், நிறைய இமோஷனல் சீன்ஸ் இருக்கு, அது எல்லாத்தையும் நல்ல விதத்துல எழுதியிருந்தாங்க. எனக்கு இந்த அட்டெம்ப்ட் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு.
2: நெக்ஸ்ட்
0: சோ இந்த படத்துல எனக்கு ஒர்க் ஆகாத ஒரு சில விஷயங்கள் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து ஒரு சில விஷயங்கள் காட்டுறாங்க இமோஷனலா இருக்கணும்னு, அது காட்டினது எனக்கு ரொம்ப ஓகே. பட் அதோடைய டியூரேஷன் ரொம்ப அதிகமா இருந்துச்சோன்னு நான் மட்டும் இல்ல, தியேட்டர்ல நம்ம டீமே போயிருந்தோம், நிறைய பேர் அதை ஃபீல் பண்ணாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவா பண்ண மாதிரி ஒரு ஃபீல் கொடுக்குது. அதுக்கப்புறம் இந்த படத்துல வந்து ஒரு சில சீன்ஸை வந்து ரொம்ப ப்ரெடிக்டபிளாக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப்ல ஏன் இப்போ இதெல்லாம் பண்ணுறாங்க, ஓகே இந்த படம் இப்படி தான் முடியும் போல இருக்கு அப்படின்னு தோணுச்சு. ஸோ இது மட்டும்தான் எனக்கு இருக்கக்கூடிய குட்டி குறைகள். ஆனால் இந்த படத்தில் ஒரு பெரிய ஹிட்டான படத்துடைய ரெஃபரன்ஸ் ஒன்று வரும் பாருங்க, தியேட்டரே பிளாஸ்ட்டுங்க. அதை நான் சொல்ல மாட்டேன், நீங்கள் போய் தியேட்டரில் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். இன்னும் ஒரு சில படங்கள் ஓடிடிக்கு வந்திருக்கு, வரேன் வந்து சொல்கிறேன். ஸ்டெடி நிமிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணிலிருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, only on 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மச்சே.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: கிரிக்கெட்
3: ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
4: Hey, you are looking so cool, yeah?
5: Aama, summer heat beat pandrathukku Snehalaya Silks la classy ah, fancy ah, different ah super ana summer special collections irukku. Anga vaangi saree kattu, neeyum cool ah irupa.
6: Snehalaya Silks, Venkat Narayana Road, T Nagar, Chennai.
7: Thanni pidike theva kodam, nalla irukuma indha padam? Idha kekkuradhukku edhu nalla idam?
8: Ah, idha andha idam.
9: Movie review with Mirchi DQ da kerutirukinga.

0: நம்பி வாங்க, சந்தோஷமா போங்க.
1: எலெக்ஷனுக்கு முன்னாடி தியேட்டர்ல வந்துச்சு, ரிசல்ட்டுக்கு முன்னாடி ஓடிடில வருது.
2: மூவி ரிவ்யூ வித் மிர்ச்சி டிக்யூ.
1: ஆக்டர் நட்டி அவருடைய டிஎன் 2026. சோ உங்களுக்கு எலெக்ஷன் பேஸ் பண்ண படங்கள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படினா இத நீங்க பார்க்கலாம். நிறைய பேருடைய ரெஃபரன்ஸ்லாம் வந்த மாதிரி இருக்கும். நீங்க ஃப்ரீயா இருந்தீங்கன்னா ஓடிடில சும்மா ஒரு ட்ரை பண்ணுங்க. மம்முட்டி மோகன்லால் ரெண்டு பேரும் எப்படிப்பட்ட ஆக்டர்ஸ், ரெண்டு பேரும் ஒரே படத்தில் நடிச்சிருக்காங்க. படத்தோட பேர் வந்து பேட்ரியாட். தியேட்டர்ஸில் அந்த படம் இப்போ இருக்கு. நம்ம ஃபஹத் ஃபாசில் அவரும் நடிச்சிருக்காரு. நான் அந்த படம் இன்னும் பார்க்கல, பட் பார்த்த நிறைய பேர் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. அந்த ரெண்டு பேருக்காகவே போய் பார்க்கணும்னு எனக்கும் தோணிக்கிட்டே இருக்குப்பா. அண்ட் ஆஃப்கோர்ஸ் கரை தியேட்டர்ஸில் வந்து சூப்பராகவே போய்கிட்டு இருக்கு. எல்லாருடைய ஆக்டிங்கும் சூப்பராக இருந்துச்சு. இன்ட்ரோல் பிளாக் பற்றி பேசி ஆகணும். அருமையான ஒரு இன்ட்ரோல் பிளாக்கு. நான் வந்து கையை அப்படி கிரிப்பாக பிடிச்சிருந்தேன். அந்த சீன் முடிகிற வரைக்கும் கையை நான் வந்து திறக்கவே இல்லை. ஏன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு, நமக்கே ஒரு மாதிரி படபட ஃபீல்டாக இருந்துச்சு. ஸோ டெஃபினட்டாக தியேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஒர்த்தான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அங்கங்கே ஒரு சில விஷயங்கள் ஸ்லோவாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் தாங்கிட்டீங்கன்னா ஒரு குவாலிட்டியான ஒரு ஹானஸ்டான அட்டம்ப்ட் இது அப்படின்னு உங்களால் புரிஞ்சுக்க முடியும். ஸோ அடுத்த வாரம் நிறைய படங்கள் வருது, அதெல்லாம் பார்த்துட்டு வந்து நம்ம அதை பற்றி பேசுவோம். அது வரைக்கும் டாடா பை பை சொல்லிட்டு கிளம்பிக்கிறேன். ஸ்டெடின்னு மிர்ச்சி, இது செம ஹாட்டு மிர்ச்சி.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.
1: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
2: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
1: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
2: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகுமாரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
7: எதை?
6: 90s golden songs தான்.
7: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல best of 90s playlist இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
6: என்ன மாதிரியான melodies, என்ன மாதிரியான feelings பா.
8: நீங்களும் கானா 1 repeat trial pack இப்பவே subscribe பண்ணுங்க.
9: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
10: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
11: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
12: எஸ் மேடம், சொல்லுங்க.
11: நாங்க பெருங்குடியில PG ஹாஸ்டல் புதுசா கட்டிருக்கோம். எல்லா ரூமுக்கும் ஏசி போடணும். 100 ஸ்கொயர் ஃபீட் ரூமுக்கு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
12: LG 0.8 டன் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். ஃபாஸ்ட் கூலிங், காம்பாக்ட் சைஸ், கரண்ட் செலவு ஏராளமா மிச்சம்.
11: அப்போ விலை ஜாஸ்தியோ?
12: அதுவும் ரொம்ப கம்மி. ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல LG 0.8 டன் ஏசி அதிரடி விலை ₹29,990 கிடைக்குது. டெலிவரி ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ, அதோட ஒரு சௌபாகியா மிக்ஸியும் ஃப்ரீ.
11: வாவ், சூப்பர்.
12: இப்ப கார்டு EMIல LG ஏசி வாங்கினா அப் டு 5% இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆஃபரும் இருக்கே.
11: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல வண்டி வண்டியா LG ஏசி விக்கிறதால மண்டி விலைக்கே தராங்க.
13: LG ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், நகர்.
11: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
14: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
0: 98.3 மிர்ச்சி. It is so hot to my tea.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜ் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்ப மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடிய கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi, இது Summer Hot Mirchi.
2: Mirchi, இது Summer Hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசாலா கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: 24 மணி நேர அவசர சிகிச்சை பிரிவுடன் சிடி, எம்ஆர்ஐ, ஸ்ட்ரோக் யூனிட், ரோபோட்டிக் சர்ஜரி, ஐசியூ என அனைத்து மருத்துவ வசதிகளுடன் முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிடல், கீழ்பாக்.
6: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
7: மூட்டு வலிக்கே டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட்ஸ் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். டாக்டர் ஆர்த்தோ இப்போ ஸ்ப்ரேஸ், ஆயின்மெண்ட்ஸ் அண்ட் பாம்ஸாவும் கிடைக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? சுளுக்கு, வீக்கம், தசைப்பிடிப்பு போன்றவற்றிலிருந்து உடனடி நிவாரணம் பெற டாக்டர் ஆர்த்தோவை உபயோகிங்க. இது ஆயுர்வேதிக்ங்கிறதுனால உங்களுக்கு சைடு எஃபெக்ட்ஸ் இருக்காது. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
8: புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
10: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அன்கோ.
11: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
11: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீயே மிஸ் பண்ணனும். அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
11: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
10: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: மேடியனா மேடியனா, இங்க ரெண்டு வீட்லயும் லவ்வுக்கு சப்போர்ட்டே இல்லனா கல்யாணம் பண்ணிக்க ஒரு ஐடியா கொடுங்களேன்.
1: ஓகே நோட் பண்ணிக்கோ, அலைப்பாயுதே, ரோஜா கூட்டம், டியூடு, இது மூணையும் பார்த்தனா உனக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். ஆனா கிளைமேக்ஸ் மட்டும் காதல் படம் நீங்க வராத மாதிரி பாத்துக்கமா.
2: டேய் மேடி, வேலை பார்த்தா வேர்க்குது, நோகாம ஓவர் நைட்ல தொழிலதிபர் ஆகிறதுக்கு ஒரு ஐடியா கூட.
1: இவ்வளவுதானே, சூரிய வம்சம், வானத்தை போல, உன்னிடத்தில் என்னை கொடுத்தேன், சுருக்கமா சொன்னா விக்ரமன் சாரோட எல்லா படத்தையும் பஞ்சா வாங்கி பிஞ்ச் வாட்ச் பண்ணிரு.
3: மேடி, 4.5 வருஷமா ஒரு பொண்ணு பின்னாடி சுத்திட்டு இருக்கேன், அவ என்ன திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறா, அவ என்ன லவ் பண்ணனும், அதுக்கு என்ன பண்ணலாம்?
1: ஓஹோ, சரி எழுதிக்க. அர்ஜுன் ரெட்டி, பேச்சுலர், லவ்வர், காற்று வெளியிடை.
3: இந்த படத்துல வர மாதிரி பண்ணா அவளுக்கு எமல லவ் வருமா?
1: லவ் எல்லாம் வராது, போலீஸ் தான் வரும். எப்படி எல்லாம் லவ் பண்ண கூடாது அப்படின்னு இந்த படம் எல்லாம் பார்த்து தெரிஞ்சுக்க.
2: யார் யாரு என்ன கேட்டால் சினிமா ரெஃபரன்ஸோடயே பேசுறாரு.
1: நான் தாங்க மிர்ச்சி மேடி. சினிமா சினிமா இதுதான் நம்ம ஏரியாமா? மேடி ஸ்மார்ட்னி ஷோ, மண்டே டு சாட்டர்டே 12 to 5, only on மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
4: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
5: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
6: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
7: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
8: எஸ் மேடம், சொல்லுங்க.
7: எங்க பிளாட் டாப் ஃப்ளோர்ல இருக்கு, அக்னி வெயில் உக்கிரமா இருக்கு, எரிச்சல் தாங்க முடியல, ஏசில சுத்தமா கூலிங்கே இல்ல, இமிடியட்டா மாத்தணும்.
8: டோன்ட் வரி, டாப் ஃப்ளோருக்கு டாப் கிளாஸ் ஏசி, ஓ ஜெனரல் ஏசி தான். இந்த டிராபிக்கல் இன்வெர்டர் ஏசி, வெளியில வெயில் 50 degrees இருந்தாலும் ரூம்ல ஊட்டி மாதிரி ஜில்லுன்னு கூலா இருக்கும். அதோட ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது ஓ ஜெனரல் இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
7: அப்போ பழைய ஏசி?
8: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல பழைய ஏசிய ஃப்ரீயா கழட்டி புது ஏசியையும் ஃப்ரீயாவே இன்ஸ்டால் பண்ணி தரும். அதோட 3 meter காப்பர் பைப்பும் ஃப்ரீ.
7: ஈஸியா ஏசிய எக்ஸ்சேஞ்ச் பண்ணனும்னா ரத்னா ஃபேன் ஹவுஸ் தான் பெஸ்ட்னு எல்லாரும் சொல்றாங்க.
9: ஓ ஜெனரல் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
7: வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரிஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ் மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
11: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299 404040.
12: 98.3 Mirchi. It is Sema Hot Machi.

0: சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க TNC அப்ளை.
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
3: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ், இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
4: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299 404040.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
2: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் மூட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
3: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
4: 98.3 மிர்ச்சி.
5: பக்கத்து கிளாஸ் தான்
6: மஜா பண்ணிட்டான்பா.
5: அப்படியா?
6: டேய், உண்மையிலேயே மடா,

0: the radio.
1: 98.3
2: எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீ குமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்.
5: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
6: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
7: 100 ஆண்டுகள், 100 நாட்கள் செய்கொலி மீது 100% தள்ளுபடி.
8: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
7: தங்கம் வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் பொழுது செய்கொலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
8: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
7: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC அப்ளை.
9: அஞ்சலி அஞ்சலி
10: கண்மணி அன்போடு காதலி
9: நெஞ்சி நெஞ்சி
11: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
12: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
13: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
14: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரோட், டி நகர்.
12: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
0: Mirchi. It is so hot, Machi.
15: And

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi. 98.3 Mirchi. It is summer hot Mirchi. Varun.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்ச மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்ச் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.

0: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. இப்பவே கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
1: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ VBJ அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர். இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை. அண்ணா சாலையின் புதிய அடையாளம், மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
5: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
6: எஸ் மேடம், சொல்லுங்க.
5: எங்க வீட்டு ஏசி கூலிங்கே இல்ல, லொட லொடனு ஒரே சத்தம். ஒரு நல்ல ஏசியா சஜஸ்ட் பண்ணுங்க சார்.
6: ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். சூப்பர் கூலிங், சூப்பர் சைலண்ட்.
5: அப்போ விலை அதிகமோ?
6: அதுதான் இல்ல. இப்ப ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் 110 ஸ்பிளிட் ஏசி ஜஸ்ட் ₹39,690 கிடைக்குது. அதோட 3 மீட்டர் காப்பர் பைப் ஃப்ரீ, இன்ஸ்டலேஷனும் ஃப்ரீ.
5: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல உங்க பழைய ஸ்பிளிட் ஏசிய கொடுத்து புது மிட்சுபிஷி இன்வெர்டர் ஏசி வாங்கினா சொலையா 8,000 ரூபாய் தள்ளுபடி தராங்க.
6: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல ஜப்பான் மிட்சுபிஷி எலக்ட்ரிக் ஏசி தான் வேணும்னு கேட்டு வாங்குங்க.
5: சரியா சொன்னீங்க,
6: மிட்சுபிஷி ஏசிக்கு நம்பர் 1 டீலர்
7: ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத் ஸ்ட்ரீட், டி நகர்.
5: சண்டேயும் கடை உண்டு, வாலி கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
8: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
9: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docu drama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la ketta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakra maadhiriye jolly-ana genuine-ana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu sama hot Mirchi.
5: தங்கமயிலில் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
6: உங்களுக்கு பிடிச்ச ஆஃபரை நீங்களே தேர்வு செய்யுங்க. தங்கம் கிராமிற்கு ரூபாய் 600 வரை தள்ளுபடி, 10 கிராம் தங்கத்திற்கு 40 கிராம் வெள்ளி இலவசம்.
5: நீங்கள் வாங்கும் தங்க நகைகளுக்கு 25% சேதாரத்தில் தள்ளுபடி, 40 கிராம் மேல வாங்குற நகைகளுக்கு 7.99% மட்டுமே சேதாரம்.
6: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. TNC அப்ளை.
7: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
8: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. TNC அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப TMBயின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள TMB கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
9: டாடி, என் பெட்ரூம் ஏசியில சத்தம் தான் அதிகம் வருது, சுத்தமா கூலிங்கே இல்ல.
4: கடவுண்டு கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
10: ஜப்பான் பானசோனிக் ஏசிக்கு நம்பர் 1 டீலர், ரத்னா ஃபேன் ஹவுஸ், டி நகர்.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிறுகிறுன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மென்ட்ஸ் உங்களுக்காக.
3: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
6: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நைன்டி எயிட் பாயிண்ட் த்ரீ மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி. ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
0: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
0: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
2: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
3: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
4: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
3: அதுல என்ன ஸ்பெஷல்?
4: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ், வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டாண்டிங் டிசைன்ஸ்.
3: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
4: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
3: சரி, இப்பவே கிளம்பலாம்.
4: ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
7: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம். ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்துலயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
0: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
1: எதை?
0: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
1: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் என்ஜாய் பண்ணலாம்.
0: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
2: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
8: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS கோல்ட் ஹவுஸ். தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம்.
0: 98.3 மிர்ச்சி.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜர் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவே, அப்ப மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டினு போராடி நிற்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவே. நான்ட்ரி வணக்கம்.
1: Only on Mirchi, இது செம ஹாட் மச்சி.
2: .3 Mirchi, இது செம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
6: ஏனா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
7: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னுட்டு.

0: டாக்டர் ஆர்த்தோ ஆயிலின் ரெகுலர் மசாஜஸ் உங்கள் முட்டுகளை ஹெல்த்தியாக வைத்திருக்கும். உங்க ப்ராப்ளம் ரொம்ப பழசுனா டாக்டர் ஆர்த்தோ கேப்சூல்ஸை எடுத்துக்க மறந்துடாதீங்க. இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
1: ஹலோ, டி நகர் ரத்னா ஃபேன் ஹவுஸா?
2: எஸ் மேடம், சொல்லுங்க.
1: ஸ்ரீரங்கத்துல இருக்கிற எங்க ஆத்துக்கு ட்ரபிள் ஃப்ரீயா ஏசி வேணும். ஆஃப்டர் சேல்ஸ் சர்வீஸ் பெஸ்டா இருக்கணும். வாட் இஸ் யுவர் சஜஷன் சார்?
2: டாடா வோல்டாஸ்ல லக்ஸ் ஹெவி டியூட்டி இன்வெர்டர் ஏசி தான் பெஸ்ட் சாய்ஸ். இதுல 40 ஃபீட் ஏர் த்ரோ, 4-way ஆசிலேஷன், ரூம் நிமிஷமா கூல் ஆயிடும்.
1: எங்களுக்கு 6 ஏசி வேணும்னா என்ன ஆஃபர் தருவீங்க?
2: ரத்னா ஃபேன் ஹவுஸ்ல 5 வோல்டாஸ் இன்வெர்டர் ஏசி வாங்கினா ஒரு 1-ton ஏசி டோட்டலி ஃப்ரீ.
1: வாவ், சூப்பர்.
2: அதோட தமிழ்நாடு பூரா ஃப்ரீயா டெலிவரி பண்ணி ஃபிக்ஸிங்கும் அரேஞ்ச் பண்றோம்.
1: ரத்னா ஃபேன் ஹவுஸ் சொன்னா சொன்னதுதான்.
2: இப்போ பஜாஜ் 0% ஃபைனான்ஸும் இருக்கே.
3: டாடா வோல்டாஸ் ஏசிக்கு நம்பர் 1 டீலர் ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாத சிட்டி நகர்.
1: We have no branches.
2: சண்டேயும் கடை உண்டு, வேலை கார் பார்க்கிங் வசதியும் உண்டு.
4: மிர்ச்சி இது செம ஹாட் மச்சி.

0: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
1: ஹே, யூ ஆர் லுக்கிங் சோ கூலியா. ஆமா, சம்மர் ஹீட்ட பீட் பண்றதுக்கு ஸ்னேஹாலயா
2: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.
3: இது செம ஹாட் மச்சி.

0: ரெடி கியூ, இங்க வாடா. உன்ன மார்னிங் ஷோல குட்டி ஸ்டோரி சொல்ல சொன்னேனே, சொன்னியா?
1: எங்க, அதுக்குள்ளதான் நீ டிராபிக் அப்டேட் குடுக்க சொன்னீங்களே.
0: சரி, குடுத்தியா?
1: அதுக்குள்ளதான் டாப் 3 நியூஸ் சொல்ல சொன்னீங்களே.
0: சரி, அதையாச்சும் சொன்னியா?
1: அட, அதுக்குள்ளதான் சாங்ஸ் போட சொன்னீங்களே.
0: சரி, சாங்ஸ் அது போட்டியா?
1: அதுக்குள்ளதான் சினிமா கிஸ் கிஸ் சொல்ல சொன்னீங்களே.
0: டேய், அப்ப நீ என்னதான்டா பண்ணிட்டு இருக்க?
1: நான் தான் இதெல்லாத்தையும் சேர்த்து வச்சு மெட்ராஸ் மார்னிங் ஷோ பண்ணிக்கிட்டு இருக்கேனே. மண்டே டு சாட்டர்டே மார்னிங் 7 to 12 வித் மீ மிர்ச்சி டி கியூ, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
2: பாரம்பரியம் மாறல, நம்பிக்கை மாறல, ஆனா அண்ணா சாலைக்கு புதுசா பெருசா ஒரு பிரம்மாண்டமான அடையாளம் வருது.
3: ஆல் நியூ விபிஜே அண்ணா சாலை ஷோரூம், ஒரு பரிச்சயமான பெயர் இப்போ அந்த வானத்துக்கு எதிரா உயர்ந்து நிக்குது. அதே பாரம்பரியம், அதே நம்பிக்கை, அண்ணா சாலையின் புதிய அடையாளம். மவுண்ட் ரோட்ல பழைய ஷோரூமுக்கு பக்கத்திலேயே. என்ன சென்னை பார்த்தாச்சா?
4: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும், அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
5: தமிழகத்தின் நம்பிக்கையின் பெயர் LKS Gold House. தங்களுடைய 100வது வருடத்தை முன்னிட்டு இப்போது நீங்கள் வாங்கும் அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. எப்போதுமே குறைந்த விலை, இப்பொழுது இன்னும் குறைவாக. ஆமாங்க, கம்மி இல்ல, இப்போ ரொம்ப கம்மி. LKS Gold House, டி நகர் மற்றும் தாம்பரம்.
6: Turn up the radio. 98.3
7: மிர்ச்சி. இது செம ஹாட் மிர்ச்சி.

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: அஞ்சலி அஞ்சலி
2: கண்மணி அன்போடு காதலை
1: நெஞ்சு நெஞ்சு மரணை பார்த்த பின்
3: மனதை கொள்ளை கொள்ளும் இந்த மாதிரியான சாங்ஸ் கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட்ல கேட்டு என்ஜாய் பண்ணுங்க இப்பவே.

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸையே அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi. 98.3 Mirchi. It is

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 தொடர்பு கொள்ளுங்கள்.
6: வெட்டிங்க்கு டைமண்ட் நெக்லஸ் வாங்கணும்னு நினைக்கிறேன், எங்க போலாம்?
7: நிச்சயமா பெஸ்ட் சாய்ஸ்னா ஸ்ரீகம்பரம் தங்க மாளிகை டைமண்ட் மேளா தான்.
6: அதுல என்ன ஸ்பெஷல்?
7: செப்பரேட் டைமண்ட் ஃப்ளோர்ல 3 மடங்கு கலெக்ஷன்ஸ். வாவ்னு சொல்ல வைக்கும் ஸ்டன்னிங் டிசைன்ஸ்.
6: லேட்டஸ்ட் டிசைன்ஸ் கிடைக்குமா?
7: ஃபேன்சி அண்ட் யூனிக் மாடல்ஸ், லைட் வெயிட் செட்ஸ், எக்ஸ்க்ளூசிவ் ஸ்டட் அண்ட் ரிங்ஸ், எல்லாமே யூனிக்கா இருக்கும். டெய்லி வேர்ல இருந்து பிரைடல் ரேஞ்ச் வர ஃபுல் வெரைட்டி. டைமண்ட்ஸ்க்கு ஃபிளாட் 10% ஆஃபர் இருக்கு.
6: சரி, இப்பவே கிளம்பலாம்.
7: ஸ்ரீகுமரன் தங்க மாளிகை, இந்தியாஸ் மோஸ்ட் ட்ரஸ்டட் ஜுவல்லர்ஸ்.
8: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for a revolution.
9: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோகரில் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமைய காட்டு.
10: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட் ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
11: 100 ஆண்டுகள் 100 நாட்கள் செய்கோலி மீது 100% தள்ளுபடி.
12: பீமா லெகசி ஃபர்ஸ்ட் 100 டேஸ் ஆஃபர்.
11: தங்கம், வெள்ளி மற்றும் வைரம் வாங்கும் போது செய்கோலி மீது 100% வரை தள்ளுபடி பெறுங்கள்.
12: மேலும் ஒவ்வொரு முறையும் ₹1,00,000 மதிப்புள்ள வைரங்கள் வாங்கும் போது 24 கேரட் தங்க கட்டியை இலவசமாக பெறுங்கள்.
11: அனைத்து பீமா ஷோரூம்களிலும் கிடைக்கும். TNC apply.
13: ஏன்னா புது ஏசி எவ்வளவு குளிர்ச்சி! வாங்கின பில்ல பார்த்தா மனசுக்கு குளிர்ச்சி.
14: இப்போ புரிஞ்சண்டியா, எப்பவுமே வசந்தன் கோதா சரின்னு.
15: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
16: ஒரு பொண்ணோட வாழ்க்கையில கல்யாணங்கிறது ரொம்ப ஸ்பெஷலான தருணம். அந்த தருணத்துல அவங்கள மகாராணி மாதிரி ஃபீல் பண்ண வைக்கணும். அதுக்குதான் நம்ம ஸ்னேஹாலயா சில்க்ஸ்ல ஸ்னேஹாவை பார்த்து பார்த்து செலக்ட் பண்ண மகாராணி கலெக்ஷன்ஸ் இருக்கு. ஒவ்வொரு மணப்பெண்ணும் எங்கள் மகாராணி.
17: ஸ்னேஹாலயா சில்க்ஸ், வெங்கட் நாராயணா ரொட்டி நகர்.
18: The 8.3 Mirchi. It is summer hot, Mirchi.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிறவங்க ஈவினிங் நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணுமண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிருகிருன்னு சுத்துறவங்கள விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லியா 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பதறி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: முருகன் சூப்பர் ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் பிரத்யேகமான முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன் வந்தாச்சு. இதயம் சம்பந்தமான அனைத்து வித பிரச்சனைகளுக்கும் வேர்ல்ட் கிளாஸ் ட்ரீட்மெண்ட்ஸ் உங்களுக்காக.
3: முருகன் ஹார்ட் ஃபவுண்டேஷன், உங்கள் இருதயத்தின் நம்பிக்கை.
4: முயற்சிகள் இல்லாமல் புரட்சிகள் நடக்காது. சென்னை, get ready for revolution.

0: கிரியாசன் சூப்பர் சண்டே சேல். மாதந்தோறும் ஃபர்ஸ்ட் சண்டே அன்று கிரியாசில் நாம் வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் எக்ஸைட்டிங் ஆஃபர்ஸ் அண்ட் கிஃப்ட்ஸ்.
1: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி, மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கேற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
2: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா நாள்பட்ட வலிகளுக்கு ஆர்த்தோ ஆயில் கூட சேர்ந்து ரெகுலரா ஆர்த்தோ கேப்சூல்ஸையும் சாப்பிடணும்னு உங்களுக்கு தெரியுமா? இது டெம்பரரி பெயின் கில்லர் இல்ல, ஆயுர்வேத மருந்து.
3: இது செம ஹாட் மச்சி.

0: தங்கமயிலின் பிக் பாக்ஸ் ஆஃபர்.
1: 5 கேரட்டிற்கு மேல் பெல்ஜியம் கட் வைர நகைகள் வாங்குபவர்களுக்கு கேரட்டிற்கு 15,000 ரூபாய் வரை தள்ளுபடி. ஒவ்வொரு அரை கிலோ வெள்ளிக்கும் 2,500 ரூபாய் வரை தள்ளுபடி.
0: பிளாட்டினம், மயூரா, ஜேயோ, ரோஸ் கோல்ட் நகைகளுக்கு சேதாரத்தில் 20% தள்ளுபடி.
1: தங்கமயில் ஜுவல்லரி, தமிழகம் எங்கும் தங்கம் வாங்க தங்கமயிலுக்கு வாங்க. டிஎன்சி அப்ளை.
2: நம்ம தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல 567 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.75% வட்டி மற்றும் 456 நாட்கள் டெபாசிட் திட்டம் மூலமா வருஷத்துக்கு அதிகபட்சமா 7.6% வட்டி. டிஎன்சி அப்ளை. தற்போது அனைவரும் புதிய டெபாசிட்டை உங்கள் வசதிக்கு ஏற்ப டிஎம்பியின் எம் பேங்க் ஆப் மூலமாக எளிதாக தொடங்கலாம். மேலும் விவரங்களுக்கு அருகில் உள்ள டிஎம்பி கிளையை அணுகவும் அல்லது டோல் ஃப்ரீ நம்பர் 1800-4250-426 ஐ தொடர்பு கொள்ளுங்கள்.
3: மூட்டு வலிக்கு டாக்டர் ஆர்த்தோ ஆயில் தரும் அமேசிங் ரிசல்ட் என்னன்னு உங்க எல்லாருக்கும் தெரியும். உங்க வசதிக்கும் சப்போர்ட்டுக்கும் டாக்டர் ஆர்த்தோ ஆர்த்தோடிக் கேர் ரேஞ்ச இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? டாக்டர் ஆர்த்தோ ஸ்பைனல் பெல்ட், நீ கேப், சர்விக்கல் பில்லோ, பேக் சப்போர்ட், போஸ்டர் கரெக்டர் இதுல இருக்கு. இது போல இன்னும் சிறந்த ட்ரைட் அண்ட் டெஸ்டட் ப்ராடக்ட்ஸ் இருக்கு. டாக்டர் ஆர்த்தோ, இனி வலி உங்களிடம் மண்டியிடும்.
4: 98.3 மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: கிரிக்கெட் தான் வாழ்க்கை, வாழ்க்கை தான் கிரிக்கெட். யோக்கரல் 6 ஃபுல் டாஸில் விக்கெட். வாய்ப்பு கிடைக்கும் போது உன் திறமையை காட்டு.
2: வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. வெற்றி தோல்வி நினைக்காமல் பயமின்றி விளையாடு. நீ பயமின்றி விளையாடு. டாடா ஐபிஎல் பாருங்கள் ஒவ்வொரு மாலை 7 மணிக்கு ஜியோ ஹாட்ஸ்டார் மற்றும் ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்.
3: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
4: எதை?
3: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
4: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கு. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
3: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
5: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜ் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்ப மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம ஹாட் மச்சி.
2: Mirchi, இது சம ஹாட் மச்சி.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎண்ட்ரோலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரிஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
6: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ், ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
7: ஆனாலும் நான் ரொம்பவே மிஸ் பண்றேன்.
0: எதை?
7: 90s கோல்டன் சாங்ஸ் தான்.
0: நீ ஏன் மிஸ் பண்ணனும்? அதான் நம்ம கானா ஆப்ல பெஸ்ட் ஆஃப் 90s பிளேலிஸ்ட் இருக்கே. உனக்கு எந்த டைம் வேணாலும் கேட்கலாம், என்ஜாய் பண்ணலாம்.
7: என்ன மாதிரியான மெலடிஸ், என்ன மாதிரியான ஃபீலிங்ஸ் பா.
6: நீங்களும் கானா 1 ரூபி ட்ரையல் பேக்க இப்பவே சப்ஸ்கிரைப்

0: நீங்களும்
1: இது செம்ம ஹாட் மச்சி.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்ல ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிறுகிறுன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு
2: சொல்லுங்க. உங்க லிவர் ஹெல்த் எப்படி இருக்கு தெரியலையா? பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஷெனாய் நகரோட பில்ராத் இன்ஸ்டிடியூட் ஆஃப் கேஸ்ட்ரோஎன்டராலஜிக்கு போங்க. அங்க இப்ப உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் ஆஃபர் தராங்க. காம்ப்ரஹென்சிவ் லிவர் ஹெல்த் செக் வர்த் 7000 ரூபீஸ் இப்போ ஃபிளாட் 50% ஆஃப்ல ஜஸ்ட் 3500 ரூபீஸ்க்கு மட்டும்தான். இதுல ஃபைப்ரோ ஸ்கேன் அண்ட் எக்ஸ்பர்ட் ஹெப்படாலஜிஸ்ட் கன்சல்டேஷனும் இன்க்ளூட் ஆகும்.
3: பில்ராத் ஹாஸ்பிடல்ஸ் ஆரியபுரம் மற்றும் ஷெனாய் நகர். ஃபார் புக்கிங்ஸ் கால் 7299404040.
4: 98.3 Mirchi. It is semma hot to machi.

0: அனைவருக்கும் வணக்கம். துடாம் யோசனை. சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல். எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன். அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு. வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம். நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம். நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க. இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம். லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸ் ஏ அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi.
2: Mirchi. It is summer hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: டே, டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: Ayya, konjam puriyra mari solungiya. Indha review la keta padam nalla iruka nalla illayane puriyamaatingide. Oru nalla movie review kekkanumna enga dhaan porudhu?
4: Neenga engey pogavena, naane varen. Neenga edhirpaakkira maadhiriye jolliyana genuine ana movie reviews na ungalku solla poren. Kelunga movie review with me Mirchi DQ. Saturday morning 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, idhu Sama Hot Mirchi.
5: இது செம ஹாட் மச்சி.

98.3 Mirchi. It is summer hot, Mirchi.

0: 98.3 மிர்ச்சி இது செம்ம ஹாட் மச்சி
1: மிர்ச்சி ரிவைண்ட் ராகம் 90s நாட் அவுட்
2: Shakalaka baby, shakalaka baby.

0: up the radio.
1: 98.3 Mirchi. It is so hot to my tea.

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜ் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவேன், அப்போ மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்போதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது Summer Hot Mirchi. 98.3 Mirchi, இது Summer Hot Mirchi.

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா பூன சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: மிர்ச்சி இது செம்ம ஹாட் மிர்ச்சி.

98.3 Mirchi, it is summer hot to machi.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு
1: பாரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி.
5: 98.3 Mirchi. It is so hot, Mirchi.

0: அனைவருக்கும் வணக்கம். துள்ளாம் யோசனை சிம்பு மாதிரி நானும் பேசாம வெஜிடேரியனுக்கு மாறிடுவான்னு யோசிப்ப. விருட்சி சிக்கல், எல்லாம் தூங்கிருப்பாங்கன்னு பார்ட்டி முடிச்சு சைலண்டா வருவேன், அப்போன்னு பார்த்து மொத்த ஃபேமிலியும் ஹால்ல உட்காந்து கதை பேசின்னு இருக்கும். தனுசு எதிர்ப்பு, வழக்கம் போல லவ் மேட்டருக்கு உன் வீட்டுல எதிர்ப்பு தெரிவிப்பாங்க, ஜஸ்ட் ஒரு 2 இயர்ஸ் டைம் கொடு, அவங்களா ஓகே சொல்லிட்டு மண்டபம் பார்க்க போயிடுவாங்க. மகரம் போராட்டம், நீ இன்னும் அப்போ உன் லைஃப்ல நோ சொல்ல கத்துக்கலன்னு அர்த்தம். கும்பம் பாசம், நீயும் உன் கசின்ஸும் மாறி மாறி வாட்ஸ்அப் குரூப்ல வன்மத்தை கக்குவீங்க, இதுல லாஃபிங் ஸ்மைலி ஆட் பண்ணி கேஷுவலா இருக்கும்னு வேற காட்டிப்பீங்க. மகரம் மாற்றம், லைஃப்ல நீ சொன்ன ரூல்ஸ் ஏ அப்பப்போ உனக்கு ஏத்த மாதிரி ஆல்டர் பண்ணினு ஜாலியா இருப்ப. நன்றி, வணக்கம்.
1: Only on Mirchi. It is summer hot Mirchi.
2: Mirchi. 98.3 Mirchi. It is summer hot Mirchi.

0: காம் டவுன். சரி, ஏதோ கருத்து சொல்றேன்னு சொன்னீங்களே, அதையாவது சொல்லுங்க கேட்போம்.
1: மை கருத்து, வாட் இஸ் ஐ அம் சேயிங்

0: நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல டாக்டர். உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடுனா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடுனா பூனு சத்தம் கேக்குது. பாண்டியான பேரை கேட்டாலே பத்திக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போறீங்க. நர்ஸ்?
1: நான் தான் இருக்கேன்ல.
5: இது செம ஹாட் மச்சி.

0: மனசுக்கு பிடிச்ச சாங்ஸ்,
1: கண்ணுக்கு மை அழகு,
0: மனசு விட்டு பேசுற விஷயங்கள்.
1: அடியே அழகே, அழகே அடியே,
0: பழைய மெமரிஸ் தோன்றும் ஞாபகங்கள். இப்படி ஒரு நைட் டிரைவ் யாருக்கெல்லாம் போகணும்னு தோணுது?
2: ஏன் கூட வாங்க, ஜாலியா போலாம். நைட் டிரைவ் வித் ஜித்து, மண்டே டு சாட்டர்டே ராத்திரி 9 மணில இருந்து 12 மணி வரைக்கும். மறக்காம கேளுங்க, ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.
3: 98.3 மிர்ச்சி, இது செம ஹாட் மிர்ச்சி.

0: ராமோ, நான் 20 என்றதுக்குள்ள அந்த வைரத்தை என்கிட்ட ஒப்படைச்சிரு, இல்ல சுட்டுடுவேன்.
1: அதாவது ஆகலிங்கம், என் தாய் மீது சத்தியமா சொல்றேன், பார்க்கமா 10 வரைக்கும் தானே எண்ணுவாங்க, இது என்ன புதுசா 20 வரைக்கும்?
2: வாழ்க்கையில
3: 20 நாளும் 20 நிமிஷமும் ஏன் 20 நொடியும் நானா செதுக்கினதுடா?
4: ஏதே 20
5: மிர்ச்சி கவுண்டவுனாலே 20 தாங்க. ஒவ்வொரு வாரத்தோட டாப் 20 பாடல்களை கேட்டு என்ஜாய் பண்ணுங்க. மிர்ச்சி கவுண்டவுன் சாட்டர்டே ஈவினிங் 7-9 அண்ட் மண்டே மார்னிங் 7-9 ஒன்லி ஆன் 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.
6: டர்ன் அப் தி ரேடியோ.
7: 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.

0: மாமா இங்க லவ் ஃபெயிலியர்ல உட்கார்ந்து நிக்கிறான், நீ இங்க உன் லவ் ஸ்டோரி சொல்லி சீன் போட்டுக்கிறியா? ஆடிங்
1: சாரிப்பா. தலை பேர் என்ன?
0: பிரபு. யா
1: மொத்த டீட்டெயிலும் கூட

0: அனைவருக்கும் வணக்கம். மேஷம் வருத்தம். வேலை வாங்குற பாஸ் கிட்ட கூட வேலை செய்யலாம், ஆனா வேலை தெரியாத பாஸ் கிட்ட ஒர்க் பண்றது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவேன். ரிஷபம் காரணம், சார்ஜ் நிக்கல இந்த போன்ல ஸ்டார்ட் பண்ணுவே, அப்போ மொபைல மாத்த ரீசன்ஸ் தேடுறேன்னு அர்த்தம். மிதுனம் கடமை, என்ன லீவ் போட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்பாங்க, ஒர்க் பண்றன்ற பேர்ல எவ்வளவு நாள் சும்மா இருந்திருக்கேன், பரவாயில்ல விடுங்கன்னு சொல்லுவேன். கடகம் செல்வாக்கு, டோலுக்கு காசு கட்டாம நான் யாருன்னு தெரியுமா, இத பாருன்னு ஒரு லேமினேட்டட் ஐடி கார்டை காட்டின்னு போராடி நிற்பேன். இப்பதான் என்னால ரிலாக்ஸா கேஷ் எல்லாம் கேரி பண்ண முடியுதுன்னு சொல்லுவேன். கண்ணி சீரமைப்பு, கறி இல்லாம சாப்பிட மாட்டேன்னு சொன்ன நீ ஃபியூ டேஸா கர்ட் ரைஸ் இடியாப்பம்னு பாடியை கொஞ்சம் லைட்டா ஹேண்டில் பண்ணுவேன். நான்றி வணக்கம்.
1: Only on Mirchi, இது சம்மர் ஹாட் மிர்ச்சி. 98.3 Mirchi, இது சம்மர் ஹாட் மிர்ச்சி.
2: என்னாச்சு
3: நம்மளே கமிட்டாயிட்டான்பா,

0: நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல. டாக்டர், உங்களை பார்க்க மூணு பேஷண்ட் வந்திருக்காங்க.
0: என்ன ப்ராப்ளம்?
1: ஃபீவரா. மூணு பேரையும் உள்ள அனுப்புறேன்.
0: வாங்க சார், உங்களுக்கு என்ன பண்ணுது?
2: டாக்டர், கண்ணு மூடினா மஞ்சள் மஞ்சளா தெரியுது. V16 னு கேக்குது. கூடவே சுற்றி நின்று ஊரே பார்க்கன்னு சாங் வேற கேக்குது டாக்டர்.
0: ஓஹோ, உங்களுக்கு எப்படி?
3: டாக்டர், கண்ணு மூடினா மூணு சத்தம் கேக்குது. பாண்டியான்னு பேரை கேட்டாலே பத்துக்கிட்டு வருது. ஷவர்மான்னு சொன்னா கூட ஷர்மான்னு தான் கேக்குது டாக்டர்.
0: சோ சேட். உனக்கு எப்படிப்பா?
4: டாக்டர், வாய் தானா ஈசால கப்னம் தேனே மந்திரம் பாடுது டாக்டர்.
2: சரிதான், இது சாதா ஃபீவர் இல்ல, கிரிக்கெட் ஃபீவர். இதுக்கு ஒரே மருந்து உங்க ஃபேவரட் டீம் கப் அடிக்கிறது தான். அது வரைக்கும் நடக்க போற மேட்சஸ் பாருங்க, அப்புறம் மிர்ச்சியில ஸ்கோர் அப்டேட்ஸ் கேளுங்க. மறக்காம அந்த ஃபீஸ கொஞ்சம் பே பண்ணிட்டு போயிருங்க. நர்ஸ்,
1: நான் தான் இருக்கேன்ல.
5: Mirchi. It is semi hot to matchi.

0: எல்லாருக்கும் வணக்கங்க. டல்லா இருக்கிற உங்க ஈவினிங்க நல்லா ஜாலியா மாத்திர ஒரு சூப்பரான ஷோவை எப்படி உருவாக்குறதுன்னு பாத்துக்கலாம். முதல்ல கண்ணு மண்ணு தெரியாம நல்லா சிரிக்க கலகலன்னு ஃபன் மேட்டர்ஸ் நிறைய சேர்த்துக்கலாம். அப்புறம் கிறுகிறுன்னு சுத்துறவங்களை விறுவிறுன்னு விளையாட வைக்க கேம்ஸ் கொஞ்சம் சேர்த்துக்கலாம்.
1: அண்ணே என்னையும் கொஞ்சம் சேர்த்துக்கங்கண்ணே.
0: சரி, ஷோ பண்ற ஆர்ஜென்ற ஒரே காரணத்துக்காக சும்மா இருக்கிற இவனையும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கேலி கிண்டல் கலாயினி எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து தம் போட்டு இறக்கணும். ஈவினிங் 5 to 9 அட்டகாசமான ஃப்ரீயா ஒரு ஷோ ரெடி வித் மிர்ச்சி ஜோ. ஒன்லி 98.3 மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி. கேட்டு பாத்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.
2: Point 3 Mirchi. It is summer hot to my tea.

0: டேய், டிக்கெட் புக் பண்ணனும். படத்தோட ரிவ்யூ எப்படி இருக்குன்னு பாரு.
1: இந்த படத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவை சூப்பர் ஹீரோன்னு சொல்றாங்க. ஆனா பாருங்க, டக்குன்னு பறக்குறான். என்ன லாஜிக்கோ?
2: வணக்கங்க. படத்தை பத்தி பாத்தீங்கன்னா, அதை விடுங்க, அதுக்கு முன்னாடி ஆதிவாசி ஹேர் ஆயில் ஒரு சூப்பர் ப்ராடக்ட் இருக்குங்க, அதை மட்டும் யூஸ் பண்ணி பாருங்க. நாலு நாள்ல உள்ளங்கையில கூட முடி முளைக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கேன். இந்த கோடை யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 40% டிஸ்கவுண்ட் கிடைக்கும்.
3: See, the movie didn't clearly work for me. The balance of docudrama and cinematic drama.
0: ஐயா, கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்கய்யா. இந்த ரிவ்யூலாம் கேட்டா படம் நல்லா இருக்கா நல்லா இல்லையானே புரிய மாட்டேங்குதே. ஒரு நல்ல மூவி ரிவ்யூ கேட்கணும்னா எங்க தான் போறது?
4: நீங்க எங்கேயும் போக வேணாம், நானே வரேன். நீங்க எதிர்பார்க்கற மாதிரியே ஜாலியான ஜெனியூனான மூவி ரிவ்யூஸ நான் உங்களுக்கு சொல்ல போறேன். கேளுங்க மூவி ரிவ்யூ வித் மீ மிர்ச்சி டிக்யூ. சாட்டர்டே மார்னிங் 11 to 12 and Sunday evening 5 to 6. Only on Mirchi, இது சாம ஹாட் மிர்ச்சி. 98.3 Mirchi.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: என் மனசுல நேத்து வரைக்கும் எதுவுமே இல்லை, ஆனா அவன் வந்ததுக்கு அப்புறம் இப்ப இடமே இல்லை. வெறுமையா இருந்தேன்னா முழுமையான மாதிரி ஒரு நிறைவு. சுத்தியிலும் பணியா இருந்தாலும் மனசு வேர்க்குது. என்னடா இது புதுசா இருக்குன்னு சிரிக்க தோணுது. எனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, ஆனா ஏதோ ஆச்சுன்னு மட்டும் தெரியுது. அவளை மறுபடியும் பார்த்தா இங்கே இருந்துருவேன் இல்லைண்ணா.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: மார்னிங் ராகம் only on Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.

0: சூடான ஃபில்டர் காஃபியுடன் சுவையான பாசிட்டிவ் வார்த்தைகள். மார்னிங் ராகம் only on Mirchi. இது செம ஹாட் Mirchi.
1: சுக்லாம்பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சத

0: 98.3 Mirchi. இது செம ஹாட் மச்சி.
1: உங்க மார்னிங் வாக்குக்கு உங்க கூடவே வரும் ஒரு மோட்டிவேட்டிங் ஃப்ரெண்ட். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம ஹாட் மச்சி.

0: 98.3 Mirchi. இது செம்ம ஹாட் மச்சி.
1: முன்னெழுங்கள், முன்னேறுங்கள், உங்கள் ஆற்றலின் முழுமையை உணருங்கள். மார்னிங் ராகம் ஒன்லி ஆன் மிர்ச்சி. இது செம்ம ஹாட் மச்சி.